0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் பாப்ப விளையாடு.
1: My Radio 90 FM, 90 FM. கேட்டறிஞ்ச கூட்டுக்குண்டா.